0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: Ragam DTH எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பில் இப்பொழுது சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். சலமேல ரங்கசாமி நட்டுவனார் இயற்றியது நாட்டக்குறிஞ்சி ராகம் ஆதி தாளம்.
2: We now bring you a flute recital by Chittur G. Venkatesan. He begins his concert with Chalamela in Rag Natakurinji, set to Adithal, a composition by Rangaswamy Nattuvanar.

0: நாத தனுமனிசம் சித்தரஞ்சனி ராகத்தில் தொடர்கிறது தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
1: நெக்ஸ்ட் யூ கேன் லிசன் டு நாத தனுமனிசம் இன் ராக் சித்தரஞ்சனி செட் டு ஆதிதாள், அ காம்போசிஷன் பை தியாகராஜா.

0: சித்தூர்ஜி வெங்கடேசன் அவர்கள் இனி பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனையை வழங்கியிருக்கிறார். பரிதான மேச்சிதே பிலகரி ராகம் கண்ட சாப்பு தாளம்.
1: சித்தூர் ஜி வெங்கடேசன் நவ் பிரசன்ஸ் அ கீர்த்தனை பை பட்னம் சுப்பிரமணிய ஐயர் என் ராக் பிலஹரி செட்டு கண்ட சாப்புதால் பரிதானம் இச்சிதே.

0: ஏதாரி சஞ்சரிந்து. ஸ்ருதி ரஞ்சனி ராகம் ஆதிதாளம் தியாகராஜர் கீர்த்தனை.
1: He now presents Ye Dari Sancharintu in Rag Shruti Ranjini set to Aditaal, a composition by Thyagaraja.

0: ராகம் டிடிஹெச்சில் சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லங்குழல் இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வாயிலின் திருவனந்தபுரம், ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், கே எம் எஸ் காமாட்சி சுந்தரம் அவர்கள் கஞ்சிரா. இனி பாலிம்சு காமாட்சி. மத்திய மாவதி ராகத்தில் ஷியாமா சாஸ்திரி கீர்த்தனை, ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a flute recital by Chittur G. Venkatesan. He is accompanied on the violin by M.A. Sundareshwaran, on the mridangam by Trivandrum R. Vaidyanathan, and on the kanjira by K.M.S. Kamachi Sundaram. Continuing the concert, now listen to Palimchu Kamakshi in Rag Madhyamavati, set to Aditaal, a composition by Syama Sastri.

0: கே எம் எஸ் காமாட்சி சுந்தரம் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. மனதை கவரும் இசை 24 மணி நேரமும் ராகம் டிடிஹெச்சில் இடைவிடாமல் எந்நேரமும்.
1: You are listening to a flute recital by Chittur G. Venkatesan. He was accompanied on the violin by M.A. Sundareshwaran, on the mridangam by Trivandrum R. Vaidyanathan, and on the kanjira by K.M.S. Kamachi Sundaram. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.

நேயர்கள் இதுவரை சித்தூர் ஜி வெங்கடேசன் அவர்களின் புல்லாங்குழலிசை கேட்டீர்கள். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்க.

0: யூ ஹாவ் ஹர்ட் டு முத்துசுவாமி தீட்சிதார் கிருதி மீனாட்சி மே முதம் தேஹி என்றாக் பூர்வி கல்யாணி செட்டு ஆதிதாள்.
1: இன்றுவரைக்கும் மீனாட்சி மே முதம் தேஹி முத்துசுவாமி தீட்சிதுல கீர்த்தன விண்ணாரு பூர்வி கல்யாணி ராகம் ஆதிதாளம்.
0: யூ ஆர் லிசனிங் டு ராகம் 24/7 எனி டைம் இண்டியன் மியூசிக். இன் டுடேஸ் கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் ப்ரோக்ராம் யூ ஆர் லிசனிங் டு ஃப்ளூட் ரிசைட்டல் பை ஸ்ரீ எம் எஸ் சசாங்க்.
1: మీరు వింటున్నారు రాగం నిరంతర భారతీయ సంగీత స్రవంతి. ఈనాటి కార్యక్రమంలో ఎంఎస్ శశాంక్ గారి వేణువాద్య కచేరి వింటున్నారు.
0: కంక్లూడింగ్ ది రిసైటల్ శ్రీ ఎంఎస్ శశాంక్ నౌ ప్రెజెంట్స్ ముత్తుస్వామి దీక్షితార్ కృతి.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: ராகம் டிடிஎச்சில் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக. ராமகிருஷ்ணன் மூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம். விஎல் குமார் அவர்கள் வயலின், எஸ் பாலிசங்கர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு தொடக்கமாக நினுவினா, சியாம சாஸ்திரி கீர்த்தனை, ரீதி கவுள ராகம், ஆதிதாளம், திஸ்ரநடை.
2: On Ragam 24/7 DTH, we now present a vocal recital by Ramakrishnan Murthy. He is accompanied on the violin by V.L. Kumar and on the mridangam by S. Balashankar. He begins with Ninuvina in Rag Riti Gaulai set to Aditaal, Tisra Nadai, a composition by Syama Sastri.

0: சியாமசாஸ்திரி ஏற்றிய ரீதி கௌள ராகத்தில் அமைந்த கீர்த்தனை கேட்டீர்கள்.
1: That was a composition by Syama Sastri in Rag Riti Gaulai.
0: Ramakrishnan Murthy avargal valangiyavatril aduthu Muthuswami Dikshithar Kruthi Shri Kamalambikaya Ragam Shankarabharanam Roopaka Thaalam.
1: He now presents Shri Kamalambikaya in Rag Shankarabharanam Set to Roopakam Thaal, a composition by Muthuswami Dikshithar.

0: ராகம் சங்கராபரணத்தில் இடம்பெற்ற முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஒலிபரப்பானது.
1: That was a composition by Muthuswami Dikshitar in Rag Shankarabharanam.
0: Ragam DTHL, Ramakrishnan Murthy avargalin paattu olivarappaagi kondirukkirathu. VL Kumar

0: அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் நிறைவாக சாவேரி ராகத்தில் அமைந்த தேவி பாவனி சுவாதி திருநாள் கீர்த்தனை ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 TTH Anytime Indian Music. You are listening to a vocal recital by Ramakrishnan Murthy. He is accompanied on the violin by V.L. Kumar and on the Mirdangam by S. Balashankar. Ramakrishnan Murthy concludes his vocal recital with Devi Pavani in Rag Saveri set to Aditaal, a composition by Swati Thirunal.

0: Swati Thirunal Yetriya Saveri Raga Kirtanai Ketirgal.
1: That was a composition by Swati Thirunal in Rag Saveri.
0: 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் எந்நேரமும் இந்திய இசை ராகம் டிடிஎச்சில் இதுவரை இடம்பெற்றது ராமகிருஷ்ணன் மூர்த்தி அவர்களின் பாட்டு, வியல்குமார் அவர்கள் வயலின், எஸ் பாலசங்கர் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. எந்நேரமும் இந்திய இசை உங்களுக்காக ராகம் டிடிஎச்சில் பலம் வந்து கொண்டிருக்கிறது.
1: On Ragam 24/7 DTH, you are listening to a vocal recital by Ramakrishnan Murthy. He was accompanied on the violin by V.L. Kumar and on the Mirdangam by S. Balashankar. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தலா ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். This is Ragam 24/7, an exclusive Indian classical music channel. You can now listen to a vocal recital by Vasudha Keshav. She is accompanied by Shri M.A. Sundareswaran on the violin and Shethala Shri R. Anandakrishnan on the mridangam. Nigashil Todakamaha, Rama Bhakti, Tyagarajar Kirtanai, Sudha Bangala Ragam, Adi Thalam. The concert begins with Rama Bhakti, composed by Saint Tyagaraja, in Rag Sudha Bangala, set to Adi Thal.

இனி ஸ்ரீ பார்த்தசாரதி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி சுததன்யாசி ராகம் ரூபகதாளம். லிசன் நவ் டு ஸ்ரீ பார்த்தசாரதி கம்ப்ஸ் பை முத்துசுவாமி தீட்சிதர் இன் ராக் சுததன்யாசி செட்டுதாள் ரூபக்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்த இசை சேவை ஒலிபரப்பு. வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தல ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a vocal recital by Vasudha Keshav. She is accompanied by Shri M. A. Sundareswaran on the violin and Serthala Shri R. Anandakrishnan on the mridangam. Ini Mohana Rama, Tyagarajar Kirtane, Ragam Mohanam Aditalam. Listen now to Mohana Rama, composed by Saint Tyagaraja in Ragmanam, set to Adital.

நிகழ்ச்சியில் நிறைவாக கருடகன அன்னமாச்சார் சாகித்யம் ராகம் ஹிந்தோளம் ரூபகதாளம். தி கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் அன்னமாச்சார் சாகித்யம் கருட கமன கம்போஸ்ட் இன் ராக் ஹிந்தோளம் செட் டு ரூபக்.

நேயர்கள் இதுவரை கேட்டது வசுதா கேசவ் அவர்களின் பாட்டு. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தல ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதம். நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை வசுதா கேசவ். ஷி வாஸ் அக்கம்பனிட் பை ஸ்ரீ எம் ஏ சுந்தரேஸ்வரன் ஆன் த வயலின் அண்ட் சேர்த்தல ஸ்ரீ ஆர் அனந்தகிருஷ்ணன் ஆன் த மிருதங்கம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி for Ragam 24/7, an exclusive Indian classical music channel.